0: Music. Music. Now. Lotus FM. It's all about the music. You are listening to Inesay Mabe. You are listening to Inesay Mabe on Lotus FM.
1: அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இனிசை மாலை நிகழ்ச்சி வருங்பவர் தனசீலன் துரைசாமி. இந்த நிகழ்ச்சியால் அருமையான திரைப்பட பாடல்கள் மற்றும் பக்தி பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். 6:30 நம்முடைய நீதி விளக்கம், 6:45 உங்களுடைய தமிழ் பாடம். வணக்கம் அண்ட் கிரீட்டிங்ஸ் டு யூ ஆன் யட் அனதர் பியூட்டிஃபுல் ஃப்ரைடே ஈவினிங். திஸ் இஸ் லோட்டஸ் எஃப்எம் அண்ட் யூ ஆர் டியூன் இன் டு இனிசை மாலை வித் மீ தனசீலன் துரைசாமி. A beautiful hour of Tamil music together with your weekly features in their respective time slots. That's your ethical sayings at 6:15 and your Tamil lesson at 6:45. இன்றைய தினம் இயேசுநாதர் புகழை கூறும் பாடலால் இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம். Yes, a lovely song in praise of our dear Lord Jesus Christ. பாடியவர் உள்நாட்டு கலைஞர் திருமாலன் கிஸ்டன் அவர்கள். Yes, a beautiful dedication to Lord Jesus, and this is by local artist Malan Kisten.

0: இனிசைமழை நிகழ்ச்சி வரங்குபவர் தனசீலன் துரைசாமி. அருமையான பரமையான திரைப்பட பாடல் மலர்களைப் போல் தங்கை பாடியவர் டி எம் சவுந்தரராஜன் அவர்கள். இப்பொழுது மணி 6:15, நம்முடைய நீதி விளக்கம். இன்று மகளிர் மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை, ஆகவே மேலும் அந்த தலைப்பில் சில மேற்கோள் பார்க்கலாம். It's just gone 6:15 on the program, and it's time for your ethical sayings. With today being the last Friday of Women's Month, we continue with more sayings on women. முதலாவது, பெண்ணின் வலிமை அவள் குரலில் மட்டுமல்ல, அவள் அமைதியாக தாங்கும் தைரியத்திலும் உள்ளது. A woman's strength is not in a voice, but also in the courage with which she silently carries on. பெண்ணின் வலிமை அவள் குரலில் மட்டுமல்ல, அவள் அமைதியாக தாங்கும் தைரியத்திலும் உள்ளது. A woman's strength is not only in her voice, but also in the courage with which she silently carries on. அடுத்தது, ஒரு பெண்ணை மதிப்பது ஒரு குடும்பத்தையும் ஒரு தலைமுறையும் மதிப்பதற்கு சமம். ஒரு பெண்ணை மதிப்பது ஒரு குடும்பத்தையும் ஒரு தலைமுறையும் மதிப்பதற்கு சமம். அதாவது, டு ரெஸ்பெக்ட் ஏ உமன் இஸ் டு ரெஸ்பெக்ட் ஏ ஃபேமிலி அண்ட் அன் என்டையர் ஜெனரேஷன். டு ரெஸ்பெக்ட் ஏ உமன் இஸ் டு ரெஸ்பெக்ட் ஏ ஃபேமிலி அண்ட் அன் என்டையர் ஜெனரேஷன். மூன்றாவது, பெண் இருக்கும் இடத்தில் அன்பு மலரும், பெண் முன்னேறும் இடத்தில் சமுதாயம் முன்னேறும். Where there is a woman, love blossoms. Where women progress, society progresses. பெண் இருக்கும் இடத்தில் அன்பு மலரும், பெண் முன்னேறும் இடத்தில் சமுதாயம் முன்னேறும். Where there is a woman, love blossoms. Where women progress, society progresses. அடுத்தது, தாய் உயிரை கொடுக்கிறார், சகோதரி பாசத்தை கொடுக்கிறாள், மனைவி துணையாக நிற்கிறாள், மகள் எதிர்கால நம்பிக்கையாகிறாள். தாய் உயிரை கொடுக்கிறார், a mother gives life. சகோதரி பாசத்தை கொடுக்கிறாள், a sister gives love. மனைவி துணையாக நிற்கிறாள், a wife stands as a companion. மகள் எதிர்கால நம்பிக்கையாகிறாள், and a daughter becomes the hope of the future. கடைசியாவது, and lastly, பெண்ணின் கனவுகளுக்கு எல்லை இல்லை, அவளுக்கு வாய்ப்பு கிடைத்தால் அவள் உலகத்தையே மாற்றும் சக்தி கொண்டவள். பெண்ணின் கனவுகளுக்கு எல்லை இல்லை, அவளுக்கு வாய்ப்பு கிடைத்தால் அவள் உலகத்தையே மாற்றும் சக்தி கொண்டவள். A woman's dream has no limits. When given the opportunity, she has the power to change the world. மறுபடியும் இந்த விளக்கங்கள் பார்க்கலாம். Let us look at these sayings again quickly. பெண்ணின் வலிமை அவள் குரலில் மட்டுமல்ல, அவள் அமைதியாக தாங்கும் தைரியத்திலும் உள்ளது. A woman's strength is not only in her voice, but also in the courage with which she silently carries on. ஒரு பெண்ணை மதிப்பது ஒரு குடும்பத்தையும் ஒரு தலைமுறையும் மதிப்பதற்கு சமம். To respect a woman is to respect a family and an entire generation. பெண் இருக்கும் இடத்தில் அன்பு மலரும், பெண் முன்னேறும் இடத்தில் சமுதாயம் மலரும். Where there is a woman, love blossoms. Where women progress, society progresses. தாய் உயிரை கொடுக்கிறாள், சகோதரி பாசத்தை கொடுக்கிறாள், மனைவி துணையாக நிற்கிறாள், மகள் எதிர்கால நம்பிக்கையாகிறாள். A mother gives life, a sister gives love, a wife stands as a companion, and a daughter becomes the hope of the future. கடைசியாவது, பெண்ணின் கனவுகளுக்கு எல்லை இல்லை, அவளுக்கு வாய்ப்பு கிடைத்தால் அவள் உலகத்தையே மாற்றும் சக்தி கொண்டவள். அண்ட் ஃபைனலி, ஏ வுமன்ஸ் ட்ரீம் ஹேஸ் நோ லிமிட்ஸ். வென் கிவன் த ஆப்பர்ச்சுனிட்டி, ஷி ஹேஸ் த பவர் டு சேஞ்ச் த வேர்ல்ட். இது உங்களுடைய நிதி விளக்கம். இப்பொழுது ஒரு விளம்பரம். விளம்பரம் ஆன பிறகு மீண்டும் இந்த நிகழ்ச்சியை தொடரலாம்.
1: This Women's Month, Lotus FM presents the ultimate celebration of excellence, the Women of Substance Awards. On Sunday, 30th August, we celebrate the fearless, resilient and extraordinary South African women making a real difference. Tune in to a special weekend explosion with Rubash Soni Devnarine, broadcasting live from this prestigious event from 9 a.m. to 12 noon. And experience all the glamour and excitement of the awards on a live stream on Lotus FM's official Facebook page. Don't miss the Women of Substance Awards, Sunday, 30th August, celebrating women who inspire, empower, and make a difference.
2: Hello, hello, hello. Yeah. Welcome.
3: Great DJs. This is the place. Fantastic music.
4: You got your station.
3: Lotus FM. You're listening to Inese Marae. Fridays, 6 to 7 p.m. on Lotus FM.

மாம காஞ்சி போன பூமி எல்லாம் வத்தாத நதியை பார்த்து ஆறுதல் அடையும். அந்த நதியே காஞ்சி போயிட்டா துன்பப்படுறவங்க எல்லாம் அவங்க கவலைய தெய்வத்துக்கிட்ட முறையிடுவாங்க. ஆனா தெய்வமே கலங்கினா அந்த தெய்வத்துக்கு யாரால ஆறுதல் சொல்ல முடியும்?

0: பழமையான தமிழ் பாடும் சோதனை மேல் சோதனை பாடியவர் T.M. Sandarajan அவர்கள். இப்பொழுது மணி 6:46, இட் இஸ் 1:07. இப்போது உங்களுடைய தமிழ் பாடும் பெண் என்ற தலைப்பில் சில வாக்கியங்கள் கற்கலாம். வித் திஸ் ஈவினிங் பீயிங் த லாஸ்ட் ஃப்ரைடே ஆஃப் உமன்ஸ் மந்த், ஒன் லாஸ்ட் தமிழ் லெசன் பெர்டெய்னிங் டு தட் டாபிக். முதலாவது, பெண் குடும்பத்தின் ஆணி வேர். பெண் குடும்பத்தின் ஆணி வேர். பெண் இஸ் எ ஃபீமேல் ஆர் எ உமன். Pen can be referred to as a female or a woman. Kudambu, kudambum is family. Kudambum is family, and where is the root, or ani is the foundation. So when you say pen kudambatin ani where, a woman is the foundation or the root of the family. Adutha vakyam, pen anbin uruvum. Pen anbin uruvum. அதாவது, a woman is the embodiment of love. We just learned now that pen is a woman. So remember that word, pen is woman. Anbin comes from the word anbu, which is love. And uruvam is embodiment or form. A woman is the embodiment of love. So pen anbin uruvam means a woman is the embodiment of love. பெண் குடும்பத்தை கவனித்துக் கொள்கிறாள். ஸோ பெண் அகெயின் இஸ் உமன், குடும்பம் இஸ் ஃபேமிலி. கவனித்துக் கொள்கிறாள் மீன்ஸ் டேக் கேர் ஆஃப். ஏ உமன் டேக்ஸ் கேர் ஆஃப் த ஃபேமிலி. கவனித்து மீன்ஸ் டு டேக் கேர் ஆஃப், டு ப்ரொவைட் ஆல் த நீட்ஸ். பெண் மிகவும் துணிச்சலானவள். பெண் மிகவும் துணிச்சலானவள். ஏ உமன் மிகவும் இஸ் வெரி. மிக இஸ் வெரி. மிகவும் இஸ் வெரி. துணிச்சலானவள். துணிச்சல் இஸ் கரேஜஸ். எ உமன் இஸ் வெரி கரேஜஸ். ஸோ ரிமெம்பர், மிகவும் மீன்ஸ் வெரி, அண்ட் துணிச்சல் இஸ் கரேஜ். துணிச்சலானவள் இஸ் கரேஜஸ். பெண் சமூகத்தின் முக்கிய அங்கம். பெண் சமூகத்தின் முக்கிய அங்கம். ஸோ எ உமன் mukhyam is important. Samugatin is society, and angam is an important part. So when you say pen samugatin mukhya angam, a woman is an important part of society. Kadisiyavadi, and the last sentence, penne nam madikka vendum. Penne nam madikka vendum. So we know pen is a female or lady. Nam is we. Madik comes from the word madipu, is to respect. Vendum, we must. Penne nam madikka vendum. We must respect woman. Marpodim in the vakyangal parkalam. Let us look at these sentences again. Pen kudambatin ani ver. A woman is the foundation or the root of the family. Pen anbin uruvum. A woman is the embodiment of love. Anbu is love, and uruvum is form or embodiment. Pen kudambatte gavinittu kolgiral. A woman takes care of the family. Gavinittu means to take care of. Pen migavum tunichalanaval. Migavum is very, and tunichal is courageous. Pen samugatin mukhya angum. Mukhyam is important, and samugam is society. A woman is an important part of society. Kadesiyavadu, and lastly, penne nam madikka vendum. Madipu is respect. Vendum, we must. Nam is we. Penne nam madikka vendum. We must respect woman. Idu ungaludaiya tamil paadum. This was your Tamil lesson. Oru vilambaram, vilambaramaana pirugu indha nigazhchiyai thodaralam.
1: Recharge your weekend every Saturday 6 to 9 a.m. Probation and Sonata. Hi guys, this Saturday on the Weekend Recharge, we're celebrating a woman who's driven her own success story for more than 3 decades. Jessica Ranjit has built a remarkable career in the automotive industry through resilience, determination and hard work. As we wrap up Women's Month, join us for an honest and inspiring conversation about breaking barriers and staying the course when the odds are against you. Don't miss out.
2: It's your station. It's your music. It's Lotus FM. Lotus FM. You are listening to Insay Mabe. You are listening to Insay Mabe on Lotus FM.
3: Welcome, Danisilin, Darasami. We are really enjoying the songs that you are playing today. We really thankful to you. We know that you are the right person for this Tamil program, and we enjoy all the songs that you are playing. We just want to say how thankful we are to you to know, and we can learn the Tamil language as you teach each week. Thank you so much for that. You have a blessed evening from Monty Naidu in Johannesburg. Bye for now.
4: Vanakkam, Brother Danisilan. Trust you well. Enjoying your beautiful music. Awesome songs, brother. I want to wish you and all my Lotus family and friends a blessed evening. You take care. God bless. Lots of love. Tina Naika, Shawcross.
0: And the செய்திகளுக்கு மிக்க மிக்க நன்றி. இப்பொழுது இன்னொரு உள்நாட்டு கலைஞர் நம்முடைய சகோதரர் எட்வர்ட் ரெடி பாடிய நீ செய்த தியாகம்.

அருமையான பாடல் நீ செய்த தியாகம் பாடியவர் நம்முடைய உள்நாட்டு கலைஞர் எட்வர்ட் ரெடி அவர்கள். இத்துடன் இந்த நிகழ்ச்சி முடிவு பெறுகிறது. இந்த நிகழ்ச்சியை கேட்டிருந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். Thank you to all those tuned into the program and for those warm messages. அடுத்தது செய்தி வாசிப்பவர் ஷோனா டேரி நாயுடு அவர்கள், மேலும் தி நெக்ஸ்ட் எபிசோட் வழங்குபவர் ட்ரெவர் வில்லியம்ஸ். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம், வாழ்க நலம்.

மாமா, காஞ்சிப்பூனி பூமி எல்லாம் பத்தாத நதியை பார்த்து ஆறுதல் அடையும். அந்த நதியே காஞ்சி போயிட்டா துன்பப்படுறவங்க எல்லாம் அவங்க கவலைய தெய்வத்துக்கிட்ட முறையிடுவாங்க. ஆனா தெய்வமே கலங்கி நின்னா அந்த தெய்வத்துக்கு யாரால ஆறுதல் சொல்ல முடியும்?